அவனி சுகம் புலகல்லாடெடுமிக்கும் அவனுக்கு மிகி நெறி அடியே.